0: பிரணய புஷ்பமே.
1: ஆஹா, எந்தா பாட்டு!
0: ஹிருதய தர
1: பிரணய நாயகன் முகம், பின்னணியில் கானகந்தரின் சப்தம், பாட்டு கேட்கானும் காணானும் ஒக்கே. எந்த பங்கி அல்லே கேசவா.